அக்ஷரப்ராசம் தீர்ப்பது கைரளி மகிழ தன் மங்கல்யமானோர்க்கணம். ஹா சம்சத்தில சம்சயம் பழியதின் பாழாய் பறஞ்சால் பரீஹாசம் சத்துக்கள் குள்தடத்தில்.

0: அனிது பொழுதிகமாம் தெய்வவும் கைவெடிஞ்ஞோ.
1: உண்ணிக்காலும் தளக்கோப்புகளும் அறையிலே பொன்னரஞ்ஞான் கிழிஞ்சிட்டுண்ணிக் கை கொண்டொருண்ணிப் பலக உடனே